சூரே மரியம் ஷ்பாலசம் அசி பாரா ஆயத் நம்பர் பாரா. சூரே மரியம் ஷ்பாலசம் அசி பாரா ஆயத் நம்பர் பாரா.